0: சுக்கன் சிங்கா கஷம்பா அந்தலா ஷைக்கிலா சுக்கன் சிங்கா கஷம்பா அந்தலா ஷைக்கிலா
1: சுக்கன் சிங்கா கஷம்பா
2: அந்தலா ஷைக்கிலா.